0: மோட்டார்சைக்கிள் லோவே பிரலி காரியா டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாக்ஷணினா இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி நவீன பாங்க சைத மோட்டார்சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனின நெதிவ பட்ஜெட் டிக்கெட் செட் வென கமனட்ட வெடட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய பெதலம பலன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டர் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: සක්පුරා ජාතියක් විශ්වාසය තිබූ ලොතරැයි නොවේ කිරුල මහජන සම්පත දැන් සතියේ දින හතේම මහජන සම්පත රටටම සම්පත
2: මම නම් දැන් මානම රිලැක්ස්
3: අනම්ම නම් ගාල වදුණා නේද මේ එක්ස්පර්ට් හරියටම හරිනේ
4: ඕනම සංවේදනාවකට ප්‍රබලම විද්‍යානුකූල විසඳුම ඕතුෂීල් ඇක්ටිව් ප්ලස්
5: ලුකයා මාරේ වෙඩනේ ඌනේ ඩොක්ටර් කිව්වානේ මට මෙමරි ලොස් කියලා
6: මෙමරි ලොස්
7: තියාගන්න
8: Even in driving, Chomit and Chor.

லகாண்ட ரேடியோ ITN ஸ்ரீலங்காவை பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் வித் இன் ஹந்துன்வா தின ரைனோ பிரீமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சைத ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் வித் இன் ஹந்துன்வா தின ரைனோ பிரீமியர் ரூஃபிங் ஷீட் வெடி விஸ்தர சந்தா 13 96 அமதன்ன